சபரிமானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இளையத்தில் நேரம் இப்பொழுது 10 மணி. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வரம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். முதல் பாடலாக

ஒலித்து சென்ற அந்த அழகான பாடல் மிக சிறப்பாக இருந்தது, நிகழ்ச்சியின் முதல் பாடலாக. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் எங்க ஊரு காவல்காரன் பாடல், சிறுவாணி தண்ணி குடிச்சி என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ஆவடையான் கோயில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.

எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் உரித்து சென்றது நிகழ்ச்சியின் முதல் துவக்க பாடலாக. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடியான் கோவில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அவசியமானவற்றில் அவசியமில்லாதவற்றை தேடுவதை விட அவசியமில்லாத நீரில் அவசியமானதை தேடுவது நல்லதுதான். இனிய நற்காலை நல்விடியல் சிறப்பு. முள்ளக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி. மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா ஆஹா என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பூங்கொத்து கொடுத்து நிகழ்ச்சியை துவக்கி வச்சிருக்கிறார் சிறப்பு. நன்றி. யாரையோ எட்டி எட்டி பார்க்குறாங்க, அவங்க அந்நியாயாக இருக்கும், நம்மளை ஏன் பார்க்குறாங்க அவங்கன்னு. இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ஒலிக்கும் பாடல் கணபதிக்கே மனப்பாடமாகி இருக்கும், அடிக்கடி போடுறேன்னு என்னை கிட்டல் அடிக்கிறாரு. அறிவழகன் மங்கை, சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். சிபிஆர் அவர்கள் கற்பூர ஆராதனையோடு நிகழ்ச்சியில் இணைகிறார். வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள், ஆஹா வந்துட்டாரு ஐயா, வந்துட்டாரு நாட்டாமை அண்ணன் என்று கைத்தட்டி பாராட்டி அவரை வரவேற்கிறார். பாடல் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் என்னங்கய்யா ரெண்டு நாளாக தாமிரபரணி தண்ணி குடிக்க போயிட்டீங்களா என்று கேட்கிறார். சிபிஆர் அவர்கள் தேங்க்யூ என்றும், நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும். எப்போ ஒரு தடி பொம்பளை ஆடுது, பயமாக இருக்குது. அறிவழகன் மங்கை அவர்கள், நேத்தைக்கு நாட்டாமை அண்ணன் பவானி ஆற்றில் குளித்தாரு, அதனால் இந்த பாடல் சூப்பர் என்றும். சிபிஆர் அவர்கள் அழகான ஒரு பாட்டி, மிக்க நன்றி என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் இப்போத்தான் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சிருக்காரு சிபிஆர் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இது எப்படி இருக்குது, உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். இயக்குனர் அவர்கள், என்னது சக்களத்தி சண்டையா, சக்களத்தி சண்டை போடுவா, நமக்கு எதுக்கா, சூப்பர் சூப்பர் பாட்டு சூப்பர் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் ஐயா பாடல், என் தாமிரபரணி ராணி செந்தாமரமேனி என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய் விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ.

ஐயா திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் உரித்து சென்றது. இதற்கு முன்னும் சிறுவாணி தண்ணி, தாமிரபரணி தண்ணி இரண்டு பாடல்களுமே நிகழ்ச்சிக்கு உற்சாகமூட்டிய பாடல், சிறப்பு. தூங்குறவங்களாம் முழிச்சுக்கிட்டு கொஞ்சம் பதிவு போடுங்க. நே, இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன்ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல். பாடலுக்கு எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டி ஒரு சின்ன குழந்தை மிக அழகாக, நம்ம கிருத்திக்ஷா அறிவு குழந்தை, அது அறிவு குழந்தையை அழகாக ஆடவிட்டு கொண்டு சின்ன குழந்தை சூப்பராக ஆடுது. அதே மாதிரி ஒரு பூனைக்குட்டியும் ஒரு குழந்தையும், அழகான நடனம், சிறப்பு. எங்கள் ஊரில் ஓடும் தாமிரபரணி ஆறு என்று கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். சிபிஆர் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள் பாடலுக்கு, நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், பூனை டான்ஸ் சிறப்பு, உங்கள் மகேஷ், நன்றி மகேஷ். தேன்மொழி முருகன் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், பிரகாஷ் அவர்கள் அழகான ஒரு சிறு குழந்தையின் நடனம் சிறப்பு, நன்றி பிரகாஷ், அருமையான பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்களும், சிபிஆர் அவர்கள் ஒரு குருவி டான்ஸ் சிறப்பு, அழகு. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பாடலை அழகாக கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறார், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் சரத்தை கண்முன் கொண்டு வந்து மகிழ்ச்சி என்கிறார், சிறப்பு. இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், வாழ்க வளமுடன் என்று சரத்தனது பூங்கொத்து கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள், சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், கேழ்வரகு கூழாக என் மனசை கிண்டுறியே, பாட்டில் வருமோ அப்படி, அப்படித்தான் நினைக்கிறேன். இயக்குனர் அவர்கள் தாமிரபரணி ராணி பாடல் சூப்பர், யார் அந்த ராணி? சிபிஆர் அவர்கள் உள்ளத்தை கையில் எடுத்து கொண்டு கொடுக்கிறார் அந்த பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள் தாமிரபரணி தென்காசியிலிருந்து அழகாக வலம் வந்தார், சூப்பர் சூப்பர். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியிலிருந்து ஜெகதீசன் அவர்கள், நீங்கள் கேட்டவை என்னும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து, சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து, நிகழ்ச்சியை அழகுபடுத்தி, அழகுக்கு மேல் அழகு சேர்த்து, உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடல்களை கொடுத்து மகிழ்வித்து, உயர்ந்த எண்ணங்களோடும் உன்னதமான கருத்துக்களோடும், சிந்தனையில் தெளிவோடும், செயலின் துணிவோடும், உண்மையான உணர்வோடும், நேர்மையான திறனோடும் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தும் அன்பு அறிவிப்பாளர் விஜய் அரசகுமார் அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு, அழகாக நல்ல சிறப்பாக தொகுத்து வழங்குற மாதிரி தொகுத்து எழுதியிருக்கீங்க, அருமையாக இருந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் அன்பின் முகவரி படம் பாடல், ஏ கிழவி ஏ கிழவி ஏரோப்ளேன் பாத்தியா பாடல், இதோ பாடல்.

0: சிலுக்கு சிலுக்கு நாடுத அந்த பொண்ணு இன்னும் அசோக்கு சேர்த்துக்குதுன்னு சொல்லும்படி
1: அதுவும் இதுவும் ஒன்றுதான் கிழவி போட்டு குளிச்சிட்டு சொல்லப்ப

ஒலித்து சென்ற அந்த அழகான பாடல் அன்பின் முகவரி திரைப்படத்திலிருந்து செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் சிறப்பு, நன்றி. அருமையான பாடல் என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பிளேனு கலர் கலராக விட்டிருக்காரு, சிறப்பு. நாங்கள் தினமும் ஏரோப்ளேன் பார்க்கிறோம் எங்கள் ஊரில். சிபிஆர் அவர்கள் அடடா இப்படி அசுத்துறீங்களே என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளதற்கு நன்றி என்றும், பாட்டு சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் இவருக்கு என்னாச்சு பாட்டியை கொண்டு வந்திருக்காரு. அறிவழகன் மங்கை அவர்கள் விஜய் அக்காவும் இப்படி தான் பறந்து போவாங்க, கரெக்டு. செவ்வாய்க்கிழமை, வார செவ்வாய்க்கிழமை, கம்மிங் டியூஸ்டே அன்னைக்கு நான் கிளம்புறேன். இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும், பாடல் மிக அருமை என்றும், சிபிஆர் அவர்கள் அங்கே பாரு டான்ஸு, இப்போ முந்தா நாளும் இன்னமும் முக்காடு போட்டு வந்து நின்னாரு, உடம்பு சரியில்லைன்னு, இப்போ டான்ஸை பாரு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் இயக்குனர் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டையிலிருந்து ரமேஷ் அவர்களை சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாக வருக வருக என இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் அவரை வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம், வாருங்கள். அடுத்ததாக வரும் பாடல் படம் பெயர் மீண்டும் கோகிலா, பாடல் சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோன்றுதடி என்ற இந்த அழகான பாடலை இளையராஜா ஆபேரி ராகம் பாடலாசிரியர் கண்ணதாசன் பாடியவர்கள் கேஜே யேசுதாஸ், எஸ்பி சைலஜா. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் கல்நீர்குளம் பகுதியில் இருந்து வெல்டிங் மாரி அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் கேஜே யஸ்தாஸ் எஸ்பி சைலஜா அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் கல்நீர்குளம் பகுதியிலிருந்து வெல்டிங் மாரி அவர்கள் விருப்பத்தில் பாடல். அடடா ஆஹா மனதை தொட்ட பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பாடல் இனிமை என்றும், வேற லெவல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு அருமையான பாடல் என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் ஆஹா அருமை சபாஷ் பலே என்கிறார். அந்த பாட்டிலையும் அதே மாதிரி வரும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சிப்பிக்குள் முத்து பாடல் துள்ளி துள்ளி நீ பாடம்மா. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.
1: நீ சரி மா பனி சரி நீ

சிப்பிக்குள் முத்து என்ற திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் மிக அழகான பாடல். எனக்கு நைஸ் சாங் என்றும் மலுத்தூவி வாழ்த்து தெரிவித்தும் அழகான பாடல் என்று ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜி விஜய் அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்றும் நன்றி பிரகாஷ். அடடா ஆஹா என்றும் அருமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை கேட்கவே ஆனந்தமாக இருக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் சிறப்பான பாடல் அருமை என்றும் குதிக்கிறதுக்கு வந்துட்டாரா? பூனை குதிக்கும் இல்லைன்னா இவர் குதிப்பார். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் துள்ளி துள்ளி நீ பாடம் துள்ளி துள்ளி பாடிக்கிட்டு இருக்காரு. இயக்குனர் அவர்கள் நீ அன்று சிந்திய கண்ணீருக்கு ஆறுதல் கிடைத்தது. கமல் மாதிரி புரியாமே தான் பண்ணுவார், புரியாமே தான் பேசுவார். சரவணன் வினோ நண்பர் பிரகாஷ் தேர்வு பாடல் அருமை. நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் ஊர் பேரை சொல்லுங்கள். ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வந்து சரவணன் வினோன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லை சார்? ஊர் பேரை போடுங்க. மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். படம் அஸ்திவாரம், பாடல் ஆத்தா மங்காத்தா. விருப்பம் மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்களுக்காக பாடலிடும்.

அஸ்திவாரம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் மலேசிய வாசுதேவன் குரலில். அழகர் என்ன கேட்குற பாட்டு இல்லை, மேக்சிமம் எப்படியும் மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருப்பார். என்ன தப்பாங்கத்து பாட்டெல்லாம் அவர் தான் பாடுவார். இவர் கேட்குற பாட்டு அவர் பாடுற பாட்டாக தான் இருக்கும். சிறப்பு இன்றைக்கெல்லாம் அழகான பாடல். அஸ்திவாரம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களுக்காக பாடல். அஸ்திவாரம் அஸ்திவாரம் அஸ்திவாரம் படப்பாடல் அருமை அழகு, அழகான துள்ளலான இசைப்பாடல், பாடல் கேட்கவே உற்சாகம். அழகான பாடலை அழகான ஒளித்தரத்தில் பாடலை எடுத்து நம்ம செவிகளுக்கு கொடுத்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ. விஜய அரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. அழகான பாடல் வரிகள் கவிஞர் வாலி, அழகான இசை சங்கர் கணேஷ், அழகான குரலில் மலேசியா வாசுதேவன். இந்த படம் ஜனவரி 14, 1982 இயக்குனர் டி. திருநாவுக்கரசு அவர்கள் இயக்கத்தில் ஜெய்சங்கர் கே. ஆர். விஜயா அவர்கள் நடித்து தேனி சுந்தரம் தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம். அந்த படத்தின் போஸ்டரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கவிஞர் பேரை மறந்துட்டேனே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சபரி வானொலி என்றதும் எண்ணில் இல்லா இரண்டு நாட்களாக எண்ணிலா நினைவு அலைகள், நினைவின் அலைகள் நிகழ்ச்சியில் குரலுக்குரியோர் ஆர்ஜே விஜய் சகோதரிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைகிறேன். வாருங்கள், வணக்கம். அருமையான பாடல் என்றும் இயக்குனர் அவர்கள் அஸ்திவாரம் நன்றாக இருக்கிறது, சிறப்பு சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் என் மாமியாரு உங்க ஆத்தா தத்துவ வரிகள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள் அழகான ஒளித்தரத்தில் பாடல் அழகு அருமை நன்றி வாழ்த்துக்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவு போட்டு நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். பாடல் அருமை இதுவரைக்கும் கேட்காத பாடல். நான் ஆரணி சிவசக்தி நகர் சரவணன். நன்றி, தேங்க்யூ. சிவசக்தி ஆரணி சிவசக்தி நகர் சரவணன் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் நீங்கள் இல்லாமல் சக்தி இழந்து கிடக்கிறேன் ஐயா, வாருங்கள் சக்தி கொடுங்க. ஓ, உங்களுக்கு தான் சரவணன் வினோ அவர்களுக்கு சக்தி இல்லாமல் இருக்காராம். அதுக்கு இவர் சிரித்து கொண்டு பதிலளிக்கிறார் சரவணன் வினோ அவர்கள். இயக்குனர் அவர்கள் நீங்கள் வந்திருப்பதை பார்த்தால் உங்களுக்கே சக்தி இல்லை போல தெரிகிறது. சரவணன் வினோ அவர்கள் நீங்கள் வந்திருப்பதை பார்த்தால் உங்களுக்கு சக்தி இல்லை போல என்று இயக்குனர் கூறியதற்கு அழகான ஒரு நடனம் வடிவேலை கண்முன் கொண்டு வந்து. அட கடவுளை, என்னுடைய பெயர் சொல்லவே இல்லையே, படவேடு பிரியாமணி. சாரி சார், பெயர் டக்குன்னு ஞாபகம் வரல, சாரி. படவேடு பிரியாமணி, படவேடு படவேடு பிரியா வீரமணி. போதுமா, அடக்கடவுளை என்னுடைய பெயர் சொல்லலையே என்று ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறீங்க. அதனால் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன்னா, படவேடு பிரியா வீரமணி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் ஏய் உன்னைத்தானே படம் காதல் பரிசு. விருப்பம் சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும் என்று கேட்பவர் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக பாடல் இதோ.

காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக இந்த பாடல்.

நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், என்னுடைய விருப்ப பாடல் தருகின்ற விஜி மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள், பல பல நன்றி மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்கு. பாடல் அசத்தல் என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், அழகான ஒரு நடனம். பாடலுக்கு சிறப்பு பூனையும் குழந்தையும் சூப்பர், அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆரணியிலிருந்து சிவசக்தி நகர் சரவணன் வினோ அவர்கள், ஹாப்பி டான்ஸ் என்று அழகான குழந்தைகள் நடனம் சிறப்பு. நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள் உலக நாயகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு, நன்றி. ஆரணி பிரகாஷ் அவர்கள் பாடலை கேட்டு அழகாக அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டு ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வழி தெரிந்தவன் செல்லும் இடத்திற்கு கரெக்டாக செல்லலாம், ஆனால் வழியே தெரியவில்லை என்றால் செல்பவன் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அதுபோல் இருக்கிறது என் கதை என்று சிரிக்கிறார். எங்களுக்கு இது புரியவே இல்லை சார், தவறாக யோசிக்க வேண்டாம் சகோதரி, ஒரு ஜாலிக்காக இந்த பதிவு. சார், நீங்கள் ஒரு பதிவு போட்டிங்கன்னா உங்கள் பேரையும் ஊரையும் ஒன்றா போடுறது நல்லது தானே சார், அது போட்டிங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள் சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னது உலக நாயகன் கும்பிடுறாரு எதுக்குன்னு தெரியல, கை தட்டுகிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் வாழ்த்துக்கள் என்றும், என் விருப்ப பாடல் தந்த விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள், நன்றி மகேஷ். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் முள்ளும் மலரும் பாடல் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சொலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி அக்கா, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாட

முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் கேஜேஎஸ்தாஸ் அவர்கள் குரலில் செம்மையான பாட்டு ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மகிழ்வும் அன்பும் நன்றியும். மிக இனிமை இந்த பாடல். பாடல் சூப்பர் என்றும் மனதிவருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்று தேன்மொழி முருகன் அவர்களும் ஆரணி சிவசக்தி நகர் சரவணன் அவர்கள் ஒரு குழந்தையாக மாறி நடனம் சிறப்பு எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள். பிரகாஷ் ஆரணி பிரகாஷ் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் அடடா ஆஹா என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நான் விரும்பிய பாடலை அளித்தமைக்கு விஜய் அண்ணிக்கு நன்றி நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று நன்றி தேன்மொழி. ஆர்ஜே என்றால் ரேடியோ ஜேர்னலிஸ்ட், புகை போகாத இடத்திற்கு கூட போலீஸ் போக வேண்டும். அதுபோல நான் சபரி வானொலியில் இணைந்து 7 நாட்கள் ஆகிவிட்டது. உங்களுக்கு என் பெயர் நினைவிருக்கும் என்று என் பெயரை பதிவிடவில்லை சகோதரி, இனிமேல் பெயரோடு பதிவிடுகிறேன். படவேடு பிரியா வீரமணி. நன்றி நன்றி சார். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். வணக்கம். உங்கள் பாட்டு வருமோ தான் வரணுமா, அதுக்கு முன்னாலே வந்தானே. செந்தாழம் பூவே பாடல் அருமை சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் பாடலை கேட்டால் முள்ளும் மலரும் சூப்பர் சூப்பர். நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள் பாடல் சிறப்பு என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சுமசுந்தர பிரபு படம் சின்ன பசங்க நாங்க பாடல் என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு என்று இந்த பாடல் இது வருகிறது.

சின்ன பசங்க நாங்க திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் பாடல். ஆரணி பிரகாஷ் அவர்கள் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் கிரேட் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இவர் மட்டுமா வருகிறார், எல்லோரும் அவர்கள் பாடல் வரும்போது என்ட்ரி பண்ணிட்டு போயிடுறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லட்சுமி ஸ்ரீனிவாசன் சபரி சொந்தங்கள், சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம், சிறப்பு வாருங்கள் வணக்கம் என்றபடி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். உள்ளூரில் பார்த்து பழகி போச்சு, அதனால் வெளியூரில் இருக்கிறவங்க பார்த்ததில்லை கேட்குறாங்க என்று சிரிக்கிறார் சிறப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஆரணி சிவசக்தி சரவணன் அவர்கள், சிவசக்தி நகர் சரவணன் அவர்கள் பாடல் அசத்தல் என்றும், கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் உள்ளதையெல்லாம் சொல்லி முடிச்சேன் நல்ல முடிவு சொல்லுங்க பாடல் சிறப்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான அழகான பாடல் சூப்பர் என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் சாமி பாடல் திருநெல்வேலி அல்வாடா என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடலிதோ.

0: சுதி எறிஞ்சிட்டு
1: சாமிக்கு அருள் வரலாம்.
0: அருள் வரணும்னா
1: மேல அடிக்கணும்.
0: அடிக்கணும் மேலே.

சாமி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணி ஊர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல். மனதை தொட்ட பாடல் என்றும் தேங்க்யூ என்றும் பாடலுக்கு சந்திரமோகன் அவர்கள் திருநெல்வேலி அல்வா பாடல். தரம் சுமாராக உள்ளது. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி என்றும் ஆரணியில் இருந்த பிரகாஷ் அவர்கள் அழகான மியூசிக் குரூப்போடு சேர்ந்து மியூசிக் அடிக்கிறார். உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் பாடல் அருமை என்றும் இயக்குனர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு திருப்பு முனை படம் ஒரு நாள் நினைவுது என்ற இந்த பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

திருப்புமுனை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் உரித்து சென்றது மனோசித்ரா குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரில் இருந்து நமது இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். ஒரு முட்டை 8 ரூபாய், அப்புறம் எங்க கிண்டல் பண்றது? ஒலித்த பாடலுக்கு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அழகான ஒரு குழந்தை நடனம் சிறப்பு. கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் ஐயா காதல் ஜோடி பாடல் அருமை, நடனத்துடன் சூப்பர் என்றும் நைஸ் சாங் என்றும் இயக்குனர் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை என்றும் இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் இனிமையான இதமான பாடல் சூப்பர்ப் என்றும் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் பந்தய குதிரை. பாடல் யார் பாடலோ நான் பாடினேன், யார் மாலையோ நான் சூடினேன். விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

பந்தய குதிரம். குதிரை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தின் பாடல். படவேடு பிரியா வீரமணி அவர்கள் கை கொடுத்து நன்றி என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாட்டு சூப்பர் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், அருமையான பாடல் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், கவிஞர் அவர்கள் யார் பாடலோ சபரி வானொலியில் நான் கேட்கிறேன், யார் மாலையோ உனக்கு சூட நினைக்கும் போது, யாரோ நீ யாரோ நான், ஏனோ சம்மதித்தோம் காதலே நம்மை சேர்த்தது, சரியோ தப்போ நம்மை ஈர்த்தது, சிறை போட்டு பூட்டினாலும் என் பார்வை நீ அல்லவா, உனக்காக நானும் எனக்காக நீயும் அருகில் இருந்தால் அரவணைக்க சொல்லியிருப்பேன், தொலைவில் இருக்கிறாய் அது தொலைவில் இருக்கிறாய் தூது அனுப்புகிறேன், உன் கண்ணில் நான் தொலைந்தேன், உன் சிரிப்பில் அந்த உலகமே கண்டேன், உன் ஞாபகத்தில் மனதிற்கு பூமாலை சூடி தினம் தினம் மகிழ்ந்தேன். என் விருப்ப பாடலை மிக சிறப்பாக ஒலிபரப்பு செய்த ஆர்ஜே விஜி சகோதரிக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அன்பான உறவுகள், என் விருப்ப பாடலை கேட்டு ரசித்து பதிவு தந்த அனைத்து அன்பு கரங்களுக்கும் நன்றி. இடுவாய் சக்திவேல் அவர்கள் வாழ்த்துக்கள். இடுவாய் சக்திவேல் பொன்மணி, பந்தய குதிரை வேகமாக சென்று விட்டது பாடல் சூப்பர், வாழ்த்துக்கள். இயக்குனர் அவர்கள் உங்கள் பாடலை அனைவரும் கேட்கிறோம், பாடல் அருமை சூப்பர் சூப்பர் என்றும், இடுவாய் சக்திவேல் அவர்கள் வாருங்கள் ஐயா எப்படி இருக்கிறீர்கள் என்று யாரை கேட்கிறாங்கன்னு என்று தெரியல. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பாடல் சிறப்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் யார் பாடலோ நான் பாடினேன், அருமையான பாடல் கேட்ட அருமையாக இருந்தது பாடல் கேட்க, தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி என்றும், பாடலை ரசித்த அனைவருக்கும் நன்றி என்று படவேடு பிரியா வீரமணி அவர்களும், மதுரை மருத்துவனி அழகர் அவர்கள் பந்தய குதிரை படப்பாடல் மிக அருமை அழகான சோகப்பாடல், அழகான பாடலை தேர்வு செய்த படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்மை மகிழ்வித்து நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரியா விஜய அரசகுமாரன் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். அழகான காதல் பாடல் ஐயா உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். நண்பர் படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கும் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் வேலை காரணமாக அக்கா வர முடியவில்லை என்கிறார். மதுரை மருத்துவமனை அழகர் அவர்கள் சகோதரி விஜய அரசகுமார் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். அழகான ஒளித்தரம் செம்ம, நன்றி நன்றி அண்ணே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இனிய காலை வணக்கம் படம் தடயம் பாடல் ஓ தேவதையே இசை தேவா. விருப்பங்கள் கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் மாக பாடல் இதோ வருகிறது.

தடயம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல். அருமையான பாடல் என்றும் இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் சூப்பர் சாங் என்றும் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும் தேன்மொழி முருகனர் அவர்கள் அருமையான பாடல் அற்புதம் மனதைவரிடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் ஐயா நான் உங்களை மட்டும் சொல்லவில்லை சபரி சொந்தங்கள் பாதி பேர் அப்படித்தான் பண்றாங்க. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் நான் விரும்பிய பாடலை அளித்தமைக்கு சோழசேரி ஆர்ஜே விஜய் அக்காவுக்கு நன்றி நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி சார். அன்புணாயாறு அன்பான இனிய சபரி இயக்குனர் தொகுப்பாளர்கள் மற்றும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். சபரி வானொலி நிகழ்ச்சியில் இணைந்து நாங்களும் அற்புதமான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபரி வானொலிக்கு நாங்கள் இணைவதற்கு பரிந்துரைத்த அன்பு நண்பர் படவேடு கவிமணி வீரமணி அவர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். அன்பு பிரேமா வேலூர். சபரியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. நேரம் இப்பொழுது 11:50. இதுவரை அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலி இணையதள நிகழ்ச்சியில். இப்போது நான் புதிதாக இந்த வானொலியில் ஆர்ஜேவாக இணைந்துள்ளேன். அதனால் சோதனை ஓட்டமாக பாடல் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும். அன்பு உறவுகளே, கேட்டு மகிழுங்கள். இப்போது நேரம் 5:10:23. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒரு ஐயப்பனோட பக்தி பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது சபரி வானொலி.

ஒலித்த பாடல் ஐயப்பனை போற்றும் விதமாக ஒரு அற்புதமான பாடல் என்னுடைய விருப்பத்தில் ஒலித்து சென்றது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. இன்றுதான் முதன்முறையாக சபரி வானொலியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார் அன்பு இயக்குனர் கீத நேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எனது விருப்பத்தில் ஒரு நேற்று வெள்ளிக்கிழமை இருந்தாலும் இளையராஜா குரலில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:16:36. இதோ வருகிறது இளையராஜா இசையில் ஒரு அற்புதமான பாடல். அவரே பாடியிருப்பார் இந்த பாடலை. கேட்டு ரசிக்கலாம்.

சர்க்கரை தேவன் படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல். 1993 வெளியான படம் இது. ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலெல்லாம் கேட்கும்போது பழைய நினைவுகள் தான் வரும். ஒரு சிறப்பான பாடல், ஒரு பக்தி பாடல். வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், நான் பேசுவது கேட்கிறதா அன்பு உறவுகளேன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வானொலி இயக்குனர் கீத நேசன் அவர்கள் பதிவு கொடுத்துருக்காரு. தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சாமி அந்த பாடல் ஒலிக்கிறது என்று சொல்லியிருக்கார். மிக்க நன்றிகள் ஐயா. தேன்மொழி முருகன் சகோதரி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கவிஞர் வைரமுத்து குரல் போல் கேட்கிறது, படவேடு பிரியா வீரமணி சகோதரர் தானா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. படவேடு பிரியா வீரமணி தான் சகோதரி. அருமையான பேச்சு, வளமான குரல், நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சம் கனிந்த நன்றிகள் தேன்மொழி சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் எப்போதும் சபரி வானொலி. அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல், உயிரே உனக்காக படத்திலிருந்து லட்சுமிகாந்த் பியாரிலால் இவர் இசையமைத்த பாடல் இது. இந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஏனென்றால் இந்த பாடல் படம் வரும்போது தியேட்டரில் படம் பார்த்துவிட்டு என் மகள் பிறந்த நாள் அது. அதனால் நதியாவோட பெயரே தான் நான் வைத்திருக்கிறேன். நதியா என்று என் பெரிய மகள் பெயர் வந்து நதியா. அதனால் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:23:54.

மனதுக்கு இதமான பாடல்களை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது சபரி வானொலி. பாடல் ஒலித்த நேரம் 5:29:13. ஒலித்த பாடல் உயிரே உனக்காக படத்திலிருந்து லட்சுமிகா பியாரிலால் இவர்கள் இசையில் எஸ் ஜானகி பாடிய ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் புது புது ராகங்கள் இந்த படத்தில் கே எஸ் சித்ரா பாடிய ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம். சொல்லிக் கொடுத்தா குயில் சிந்து படிக்கும் இந்த பாடலை ராஜ்குமார் அவர்கள் இசையமைப்பில் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

ஒளித்த பாடல் புது புது ராகங்கள் படத்தில் கே சித்ரா அவர்கள் குரலில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். ஆனந்த பாபு அவர்கள் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒரு சிறப்பான பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலி இணையதள வானொலி, இது இணைந்திருங்கள் எப்போதும். அடுத்து நிகழ்ச்சியில் வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு சொல்லி கொடுத்தா குயிலே சிந்து படிக்கும் அந்த பதிவு கொடுத்துருக்காரு. சூப்பர் பாடலும் சொல்லியிருக்காரு, கைத்தட்டியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா. ஆரணி பிரகாஷ் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, வாங்க. பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒரு பழைய பாடல் வந்து கேட்கலாம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல், எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சோகமான பாடல், பழைய பாடல் என்றாலும் இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:35:28. இதோ அந்த பாடல் சபரி வானொலியில் ஒலிக்கிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல், பழைய பாடல் என்று நினைத்திருப்பீர்கள் சகோதரி, நேயர்கள் வந்து நினைத்திருப்பார்கள். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்றது பழைய பாடல். இது ரீமேக் சாங்கு, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றதுனால நான் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்தேன். வாட்ஸ்அப் தளத்தில் தேன்மொழி முருகன் சகோதரி இணைஞ்சிருக்காங்க. சொல்லி கொடுத்தா குயிலே சிந்து படிக்கும் அருமையான பாடலை கேட்டேன், முன்னறிவிப்பு இல்லை சகோதரரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சகோதரி, திடீர்னு இயக்குனர்கிட்ட கேட்டேன், சரி நீங்கள் நிகழ்ச்சி கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லை சோதனை ஓட்டமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு சில பாடல்கள் என் விருப்பத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் பாடல் போடுகிற மாதிரி இருக்கிறது, குரல் வளம் அருமையாக கேட்கிறது, சிறப்பு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. மிக்க நன்றிகள் சகோதரி. ஒரு பாடலும் கேட்டிருக்கீங்க, திரைப்படம் நேயர்கள் படம் பொன்மாலை பொழுது இந்த பாடல் வரியில் கேட்டிருக்கீங்க. இணைந்திருங்க, கண்டிப்பாக உங்கள் பாடல் ஒளிபரப்பாகும். இந்த பாடல், ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்துவிட்டு உங்கள் பாடல் பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்புகிறேன். மாநகர காவல் படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம். கேப்டன் அவர்கள் நடித்த படம் இந்த பாடல், ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 5:42:34. தோடி ராகம் பாடவா மெல்லப்பாடு இந்த பாடல் வரியில் வரும். இந்த பாடல் தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு புரியாத புதிர், அதை மறக்க முடியாத நினைவுகள் அந்த பாடல் கேட்கும்போது. அந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். அனைவரும் இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு. இதோ வருகிறது எனது விருப்பத்தில்.

மாநகர காவல் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் ஒலித்த நேரம் 5:47:23. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் தளத்தில் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. திரைப்படம் நேயர்கள் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, இது ஒரு பொன் மாலை பொழுது இந்த பாடல் வரியில. கண்டிப்பாக இணைந்திருங்கள் சகோதரி, அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் தான். ஆரணி பிரகாஷ் அவர்கள் பதிவு, பாடல் மிக அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அடுத்து ஆரணி பிரகாஷ் ஐயா பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பாடல் அடுத்த பாடல் ஒலிபரப்பாகும். தேன்மொழி சகோதரி பாடல் ஒலிபரப்பு செய்துவிட்டு அடுத்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். தேன்மொழி சகோதரி அருமையான பாடல், தோடி ராகம் பாடவா, எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல், அருமை, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி சகோதரி. ஆரணி பிரகாஷ் அவர்கள் பதிவு, சிறப்பான பாடல், அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி இணைஞ்சிருக்காங்க, வாங்க சகோதரி. நான் முதல் முறையாக நிகழ்ச்சியில் இன்றைக்கி தான் கொடுக்குறேன், அது என்ன நேற்றே கொடுக்க வேண்டியது, ஐயா வந்து பாஸ்வேர்ட் நம்பர் கொடுக்கல, மறந்துட்டார், அவர் கொஞ்சம் வேலையாக இருந்திருக்காரு, அதனால் இன்று தான் கொடுத்தாரு. அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் ஒலிக்கிறது, இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, சபரி வானொலியில் கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இதோ உங்கள் விருப்ப பாடல்.

பாடல் ஒலித்த நேரம் 5:54:28. நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடல் ஒலித்து சென்றது. சகோதரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது இந்த பாடல் வரியில் இளையராஜா இசையில் SPB பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் அற்புதமாக ஒலித்தது. மிக்க நன்றிகள் சகோதரி ஒரு அருமையான பாடல் பதிவிற்கு. RJ விஜய் சகோதரி இணைஞ்சிருக்காங்க, கிரேட்னு சொல்லியிருக்கீங்க, பூச்சன்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த வானொலிக்கு வந்த பிறகு தான் இந்த ஸ்டிக்கர் பதிவெல்லாம் வந்து நான் பார்க்குறேன், அதனால் ஒரு சில பதிவுகள் வந்து கரெக்டாக சொல்ல முடியலனாலும் மன்னிக்க வேண்டும். குரல் அருமை அப்படின்னு கைத்தட்டியிருக்கீங்க. உண்மையாகவே குரல் நல்லாயிருக்கா சகோதரி? இதை நான் நம்பணுமான்னு தெரியல, எனக்கு தெரியல. என்னுடைய குரல் வந்து எப்படி இருக்குதுன்றது நீங்கள் உண்மையாக சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சகோதரி. ஆரணி பிரகாஷ் அவர்கள் சம தூள் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். RJ விஜய் சகோதரி பாடல் கேட்டிருக்கீங்க. சுவாமி ஐயப்பன் பாடல் திருப்பார்கடலில் பள்ளி பாடல் வழங்கவும்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக ஒலிபரப்பாகும், இணைந்திருங்கள். தேன்மொழி முருகன் சகோதரி பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. நான் விரும்பிய பாடலை தந்ததற்கு சகோதரர் நன்றி. SPB குரலில் பாடல் அருமை, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. சபரி வானொலிக்கு இன்னொரு உயிரோட்டம் கிடைத்தது. நீங்கள் நிகழ்ச்சி சிறக்க என்றும் வாழ்த்துக்கள். பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றிகள் சகோதரி. RJ விஜய் சகோதரி ஆஹா பாடல் அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். அடுத்து ஒரு இயற்கை வயலில் வந்து மொபைல் ஃபோனை வச்சுட்டு ஆனந்தமாக கையை காமிச்சு, அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ரசிப்புத்தன்மை, அதாவது பாடல் கேட்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வளோ வேலைகள் இருக்கும் நமக்கு, அதெல்லாம் விட்டு விட்டு கூட அந்த பாடலுக்கும் அந்த இசைக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நேயர்கள். அதிலே நானும் ஒருவன். ஏன்னா நான் சிறிய வயதிலிருந்து பாடல் வந்ததுன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இசையை விட அந்த பாடல் வரிகளை வந்து கூர்ந்து கவனித்து அதனுடைய உள்ளர்த்தங்கள் என்ன என்பது எல்லாம் எனக்கு தெரியும் ஆரம்பத்திலிருந்து. அதனால் பாடல் வந்து நானும் வந்து ரொம்ப ரசித்து கேட்குற ஆள் தான். அது போன்று RJ விஜய் சகோதரியும் ரொம்ப ரசிச்சிருக்காங்க அந்த ஸ்டிக்கர் பதிவு, ரொம்ப அருமையாக இருக்குது, மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி முருகன் சகோதரி இனிமையான இதமான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். அனைவருக்கும் பதிவிட்ட அன்பான உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் ஆரணி பிரகாஷ் அவர்கள் பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய பாடல் படம் வந்து புதுசாக படிக்கிறேன் பாட்டு, அதே பாடல் வரியில் இதோ ஒலிக்கிறது சபரி வானொலியில், கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:57:43. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. ஆரணி பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் இதோ

புதுசாக படிக்கிறேன் பாட்டு படத்திலிருந்து அதே பாடல் வரியில் ஒரு அருமையான பாடல் ஆரணி பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் தான் ஒலித்து சென்றது. பாடல் ஒலித்த நேரம் 6:02:10. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவு, ஆரணி பிரகாஷ் அவர்கள் பதிவு, மிக்க நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் அருமையான பாடல் பதிவிற்கு. எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் இது. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, புதுசாக படிக்கிற பாட்டு அரிதான பாடலாக இருக்கிறது. எஸ்பிபி குரலில் பாடல் அருமை. பாடல் தேர்வு செய்த பிரகாஷ் சகோதரருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. காட்சி படம் கொடுத்துருக்காங்க எஸ்பிபி ஐயா அவர்கள் படத்தை. மிக்க நன்றிகள் தேன்மொழி சகோதரி. நைஸான சாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். நாங்கள் பதிவு போட ஆரம்பித்தாலே அவர் எஸ்கேப் ஆவது வேலை இருக்கும், வேலையாக இருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் வேலை இருக்கும் சகோதரி, அதனால் வெளியே போயிருப்பாங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி இணைஞ்சிருக்காங்க, அருமையான பாடம்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலி. இது நேரலை நிகழ்ச்சியாக எனது விருப்பத்திலும் நேயர்கள் விருப்பத்திலும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி.

கண்ணழகை பார்த்து கண்ணால் பேசுவா படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு இணைப்பு, ஒரு பாசத்தை வெளிக்காட்டும் ஒரு அருமையான பாடல். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. குழந்தை என்றால் ரொம்ப பிடிக்கும். அதை விட இனிமையாக பாடுவாங்க இவங்க வந்து. இந்த பாடல் வந்து நான் பல முறை கேட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த பாடல் வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இது நான் போக போக சொல்கிறேன். நான் எனக்கு நேரம் இல்லை, இங்கே பணியில் இருக்கிறதுனால. அதனால் நிகழ்ச்சி கொடுக்கவே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியல. பக்கத்தில் ரோடு இருக்குது, எனக்கு இந்த வண்டி சவுண்டு ஆர்ன் சவுண்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சவுண்டு வந்தால் எனக்கு நிகழ்ச்சி கொடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இன்று சரி ஏதோ கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்தேன், நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன். சபரி வானொலி இயக்குனர் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. பாட்டு புதுசாக படிக்கும்போது என் மனைவியை அழைக்கும் நேரம் வந்து விட்டது. ஆமாம் ஐயா, 6 மணிக்கு சரியாக கம்பெனி பஸ்ஸு வந்துவிடும். அதனால் உங்கள் மனைவியை அழைத்து வர வேண்டிய நேரம் அது. கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இணையவில்லை என்று தான் நான் கேட்டிருந்தேன். மிக்க நன்றிகள். இப்போது கேட்கிறீர்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆர்ஜே விஜய் சகோதரி, நீங்கள் பேசுவது கேட்கிறது, ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. ஆரணி பிரகாஷ் அவர்கள் பதிவு, அருமையான பாடல், அனைவருக்கும் பிடித்த பாடல் ஐயா இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் ஆர்ஜே விஜி சகோதரி. அழகான பாடல், கண்ணழகே படவேடு பிரியா வீரமணி தேர்வு அழகு, உங்கள் குரல் போலவே நம்பிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, கண்ணழகே கண்ணழகே முத்தழகே முத்தழகே சிறப்பான தாய்மை நிறைந்த பாடல், பாடல் நல்ல ஒலி தரத்துடன் ஒலிக்க கேட்கிறோம், சிறப்பு அதைவிட சகோதரர் குரல் வளம், அருமையான தமிழ் உச்சரிப்பு, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, பாடலும் அழகு சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, தேன்மொழி சகோதரிக்கு கவிஞர் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சகோதரி, எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கிறது, முயற்சி தான். நம் வாழ்க்கையில் எந்த செயல் செய்தாலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான். இப்போ ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஆர்ஜியாவாக பணிபுரியணும்னா ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு ஒரு ஹாப்பியாக ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் எதை பேசினாலும் வந்து ஒரு நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாலியாக பேசலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாருமே ஆர்ஜியவாகலாம், எல்லா துறைக்கும் செல்லலாம், எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கிறது. முடியாது என்பது நினைக்கக்கூடாது. முடியவில்லை என்றாலும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அது என்னுடைய கருத்து. ஆர்ஜே விஜய் சகோதரி, இது ஒரு பாப்பா, அந்த பாப்பாவை டான்ஸ் போடுற மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பர். தேன்மொழி முருகன் சகோதரி, சபரி சொன்னங்களுக்கு சகோதரர் ராஜேஷ் நல்ல குரல் வளம், அதன் பிறகு இப்பொழுது படவேடு பிரியா வீரமணி அவர்களும் 2 அறிவிப்பாளர்கள் கிடைத்து விட்டார்கள் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி எதுக்கு அப்படியே எட்டி பார்த்துட்டு வாயில் என்ன சாக்லேட் இருக்கா என்னன்னு தெரியல, சிரிக்குதா என்னன்னு தெரியல. வாய் வந்து இந்த மண்பாண்டத்தில் சொப்பு வாயின்னு சொல்லுவாங்களே அந்த போல் இருக்குது. மகிழ்ச்சி அனைவருக்கும், பதிவு கொடுத்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் இணைந்திருந்தால் பாடலை கேட்டு ஒரு பதிவு கொடுக்கவும். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த பாடலும் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இதோ அவருக்காக என்னுடைய நிகழ்ச்சியில், சோதனை ஓட்டம் நிகழ்ச்சியில் அவருக்கு பரிசு பாடலாக ஒளிபரப்பு செய்கிறேன். கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது சபரி வானொலி இணையதளத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதோ எனது விருப்பத்தில் கீதநேசன் இயக்குனர் அவர்களுக்காக ஒலிக்க விடுகிறேன். கேட்டு ரசிப்போம்.

இளைய மனம் சிறகை விரித்த பாடல் ஒலித்து சென்ற நேரம் 6:18:20 ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் மான்மான பதிவு ரகுபதி தங்க பொண்ணு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா? சபரி இயக்குனர் வந்து நம்ம படவேடு டு காஞ்சிபுரம் போகும் ரேணுகம்பால் பஸ்ஸில் வந்து முன்னாடி அந்த டிஜிட்டல் லைட் வந்து போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஓகே இணைஞ்சிருக்கேன், லைட்டோடு வந்திருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா. ரகுபதி தங்க பொண்ணு ஐயா நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றிகள் சகோ. சபரி இயக்குனர் அவர்கள் பதிவு, இளைய மனம் எங்கே பறக்கிறது அப்படின்னு ஒரு அந்த பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. இளைய மனம் எங்கே பறக்கிறதுனா, அந்த இலகிய மனசு ஒன்று இருந்தாலே எல்லார் இடத்துலையும் அந்த அன்பு பாசம் எல்லாமே வந்து இருக்கும் ஐயா. அதுதான் இளைய மனம், இலகிய மனம். அதாவது ஐயோ அந்த அதாவது பாவம் நினைக்கணும் எப்போவுமே. வந்து ஏதாச்சும் ஒருத்தருக்கு வந்து வண்டியில் வந்து கீழே அடிபட்டாங்கன்னா கூட அந்த துடிப்பு இருக்கும், உணர்வு, அந்த ரத்தத்தில் உணர்வு இருக்கும். அந்த உணர்வு வந்து தூண்டிவிடும், அவருக்கு தண்ணி கொடுக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருந்தால் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். அந்த இலகிய மனம் இருப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியப்படும். ஆனால் வேடிக்கை பார்க்கும் கல் நெஞ்சக்காரர்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணம் வளர்ப்பு அது அப்படி. தாயின் கருவறையில் வந்து எப்படி ஒரு தாய் வந்து உண்மையாக அன்பாக இருக்கிறாங்களோ அதனுடைய குணாதிசயங்கள் கண்டிப்பாக அந்த கருவறைக்குள் எப்பவுமே, அதாவது செடி வளர்கிற மாதிரி அந்த மூளையில் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும். அது தாய் தகப்பவன் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் பிள்ளைகளும் கண்டிப்பாக இருப்பாங்க. அதேமாதிரி பழகிற நபர்கிட்ட, நம்ம யார்கிட்டலாம் பழகிறோம், அவங்க என்ன எண்ணங்கள் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம பழகும்போது அந்த நல்ல ஒரு எண்ணங்கள் வரும். வாழ்க்கையில் வந்து ஒரு தவறான பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் அது. அது ஆரம்பத்திலிருந்து வரணும் கண்டிப்பாக. மிக்க நன்றிகள் ஐயா. ஆர்ஜே விஜய் சகோதரி, உங்களது தேர்வு பாடல் அடிக்கடி கேட்காத பாடல் சிறப்பு, சூப்பர்னு சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, இளைய மனம் எங்கே பறக்கிறது. இயக்குனருக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான் பறக்கிறது பாடலை கேட்டு, மனப்பறவை பறக்கிறது பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். ஆரணி பிரகாஷ் அவர்கள் பதிவு சூப்பர்னு கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, அரிதான பாடல் கேட்க அருமையாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். இந்த நபர் அன்பான உறவு யாருன்னு தெரியல எனக்கு. தென்காசி இல்லை, சாரி, இது ஸ்டிக்கரில் வருது. உங்களுடைய பெயர் வந்து நான் இன்னும் கார்த்திகேனா, ஓகே, கார்த்திகேயன் அவர்கள் பதிவு, ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காரு. எல்லா சேரில் உட்காந்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அன்பான உறவுகளே, நான் ஸ்டிக்கர் பதிவு வந்து தெளிவாக அதில் இருக்கும் காட்சி படங்களை வைத்து என்னால் ஆராய்ச்சி செய்து சொல்லவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவாக எனக்கு சபரி வானொலி தளத்தில் பதிவிட்டால் கண்டிப்பாக சிறப்பாக படிப்பேன், ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா இந்த காட்சி படமெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் மற்ற இதுலேருந்து நம்ம எடுத்து போடுறதுனால அதை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவாக கண்டிப்பாக 2 வரி கொடுத்தாலும் அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஸ்டிக்கர் பதிவு கொடுங்க, இருந்தாலும் ஒரு சிலது கரெக்டாக நான் சொல்லலைன்னா மன்னிக்கவும். நிகழ்ச்சியில் யாரும் பாடல் பதிவிடலை, உறவுகள் இருந்தாலும் எனது விருப்பத்தில் ஒரு பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன், கேட்டு ரசிக்கலாம். பாடல் கேட்க விரும்பும் உறவுகள் பதிவிடலாம், கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்து ஒலிபரப்பு செய்கிறேன். அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் இது ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்க நேரம் 6:22:34. இதோ சிலு சிலு காத்து வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் ஒலித்த நேரம் 6:27:14. நிகழ்ச்சியில் விஜய் சகோதரி, ஆர்ஜே விஜய் சகோதரி, எனது பாடல் பதிவு பார்க்கலையா அப்படின்னு கண்டிப்பாக கவனித்தேன் சகோதரி, மறந்து விட்டேன், மன்னிக்கவும். உங்கள் பாடல் தான் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது, கேட்டு ரசிப்போம். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பாடலும் ஒலிபரப்பாகும், இணைந்திருங்கள். தேன்மொழி சகோதரி, விஜய் சகோதரிக்கு எனது பாடல் பதிவு போட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பாடல் வரும் சகோதரி, அடுத்த பாடல் தான் உங்கள் விருப்ப பாடல். சபரி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, அதாவது கை தட்டிருக்காங்க, கை கொடுத்துருக்காரு, நன்றிகள். அடுத்து தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, சபரி வானொலியில் இன்று சிலு சிலு காத்து அடிக்கிறது, சிறப்பு பாடல், இனிமை தேர்வு, அருமை அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அடுத்த பதிவு அகிலா சுந்தரா பேர் போட்டிருக்கீங்க, வாங்க இந்த உறவு கீழே உங்கள் பேர் வந்து போட்டால் ஓகே போட்டிருக்காரு. பாராமல் பார்த்த நெஞ்சம் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க அகிலா ஸ்ரீதர், சென்னையிலிருந்து. கண்டிப்பாக உங்கள் பாடலும் ஒலிபரப்பாகும், இணைந்திருங்கள். பதிவு கொடுத்த அனைத்து அன்பான உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில்தான் ஒரு பாடல் வருகிறது. அவர் பதிவிட்ட பதிவு படம் சுவாமி ஐயப்பன், இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. பாடல் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாய், அந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, இதோ உங்கள் விருப்ப பாடல்.

0: நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடல் இந்த மாலை வேளையில் பாடல் ஒலித்த நேரம் 6:34. பாடலை விரும்பி கேட்ட அன்பான உறவு யார் என்றால் ஆர்ஜே விஜய் சகோதரி தான். சுவாமி ஐயப்பன் படத்திலிருந்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்டான் அந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. அடுத்த பதிவு ஆர்ஜே விஜய் சகோதரி பூச்செண்டெல்லாம் கொடுத்து நன்றி சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா கேஜே ஜேசுதாஸ் குரலில் இனிமை மாலை வேளையில் கேட்க அருமையாக இருந்தது. தேர்வு செய்த விஜய் அன்னைக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆர்ஜே விஜய் சகோதரி அதே ஒரு போஸ்ட்டு. மிக்க நன்றிகள். விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாய ஸ்ரீமன் நாராயணா பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள் சார். நாராயணே வர வச்சிருக்காரு சபரி வானொலிக்கு. மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் மற்றும் ஒரு பதிவு நாராயணன் தரிசனம் கிடைத்தது அனைவருக்கும் கிடைத்தது விஜய் சகோதரி அவர்கள் விருப்பத்தில். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் தான் வருகிறது. உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். படம் ஊமை விழிகள் படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க. மாமரத்து பூவெடுத்து என்ற பாடல் வரியில் இதோ உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது 6:35 கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல்
1: சரிகமா கார்வா மினி தமிழ்.

ஒலித்த பாடல் காலத்தால் அழியாத காவிய பாடல் ஒலித்து சென்றது. 6:40 ஓமை விழிகள் படத்திலிருந்து மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, இந்த பாடல் வரியை கவனிச்சிருந்தீங்களா தெரியும் உங்களுக்கு. அதாவது அந்த பூ மரத்து பூ எடுத்து நீலா கூட நான் தருவேன் அப்படின்ற மாதிரி கவிஞர் எழுதியிருப்பார். ரொம்ப சிறப்பான பாடல் இதெல்லாம். அதாவது கிராமப்புறங்களில் அந்த டெய்லர் கடையில் வந்து ஒரு காலகட்டத்தில், இப்போல்லாம் வந்து ஷோரூமுக்கு போகிறாங்க துணி கடைக்கு, அந்த ரெடிமேட்டில் இருக்குது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போல்லாம் நாங்கள்லாம் அந்த டெய்லர் கடையில் போயிட்டு துணி தச்சு தான் நாங்கள் போட முடியும். பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து அந்த டெய்லர் கடைக்கு 10 முறை நடையாக நடப்போம். அப்போது வந்து அந்த கேசட்டில் அந்த ஒளி நாடாவில் அப்போது ஒளிபரப்பாகும் இந்த பாடல்லாம். அப்போ கேட்டு ரசிப்போம் அந்த பழைய நினைவுகள். இந்த பாடலை கேட்கும்போது இயக்குனருக்கு சபரி கணேசன் அவர்களுக்கு, கீதநேசன் சாரி, சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான பாடல், நன்றிகள். அடுத்து இயக்குனர் அவர்கள் பதிவு, எனக்கு பாடல் வழங்கிய உமக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சார், நல்ல ஒரு அருமையான பாடல். தேன்மொழி முருகன் சகோதரி, மனதை தொட்ட பாடல், இனிமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு நிகழ்ச்சிக்காக. 7:00 பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா, திங்கள் செவ்வாய் வியாழன் சனி. நேரலை வழங்குபவர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8270-430-8270-33-04191. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இன்று 7:00 உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அன்பு உறவுகளே, தேன்மொழி சகோதரி இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றியும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். மகேஷ் மார்ட், நாகர்கோயிலா? ஆமாம், நாகர்கோயிலே தான். மகேஷ் மார்ட் நாகர்கோயில், அன்பான உறவு இணைஞ்சி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பாடல் வளம் வரும். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, யாரென்றால் அகிலா ஸ்ரீதர், சென்னை அங்கிருந்து கேட்டிருக்காங்க ஒரு அன்பான உறவு. பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து பாராமல் பார்த்த நெஞ்சம் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்கீங்க. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 6:43. இதோ உங்கள் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தில் இருந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடலை கேட்ட அன்பு உறவு அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்திலிருந்து மிக்க நன்றிகள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஊமை விழிகள் நெஞ்சை சுமக்கும் பாடல் அகிலா ஸ்ரீதர் விருப்ப பாடலை ஒலிபரப்பும் சகோதரருக்கு நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். மதுரை அழகர் அவர்கள் பதிவு, ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பாடலும் ஒலிபரப்பாகும், இணைந்திருங்கள், ஒலிபரப்பு செய்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, அருமையான பாடல் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். பாடல் இனியது, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும். அடுத்த பாடல் மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருக்காரு. எனக்கும் அனுசுயா அம்மாவுக்கும் ஒரு பாடல், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, மன்னன் படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 6:49:28. இதோ இந்த நேரத்தில் உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம். ஒரு அருமையான பாடலை

ஒலித்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். அம்மாவை போற்றும் விதமான ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருந்தார். பாடல் ஒலித்த நேரம் 6:54. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தருவாய்க்கு வந்துவிட்டோம். மதுரை அழகர் அவர்கள் பதிவு கொடுத்திருந்தாரு, அதை மறந்துட்டு நான் படிக்காமல் அந்த பாடல் மட்டும் கேட்டிருக்காருன்னு நினச்சேன். கீழே ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அழகான உற்சாகமான அழகான காதல் பாடல் அருமை ஐயா வீரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான ஒலித்தரத்தில் பாடல் செம ஐயா நன்றின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றிகள். மதுரை அழகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேன்மொழி சகோதரி அவர்கள் அருமையான பாடல், ஓ இது படிச்சுட்டேன் ஏற்கனவே. அடுத்து மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து என் விருப்ப பாடல் தருகிற சகோதரர் படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். கேஜே ஜேசுதாஸ் குரலில் பாடல் எடுத்து வைத்திருக்கிறேன் ஐயா. அது எந்த பாடல்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் இப்போ வந்து லைவாக கொடுத்துட்ருக்கேன், எனக்கு டைம் இல்லை. அந்த பாடல் பதிவிறக்கம் செய்திருக்கிறேன், அந்த பாடலாக என்னன்று எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பாடலை கேட்கலாம். அப்படி அந்த பாடல் இல்லை என்றால் அடுத்து ஒரு நாள் கண்டிப்பாக கேட்கலாம் அந்த பாடல் என்று தான் நினைக்கிறேன். அந்த பாடல் மாற்றி ஒளிபரப்பானாலும் மன்னித்து விடுங்கள், ஏன்னா நான் கொஞ்சம் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறதே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கொடுக்குறேன் நான் நிகழ்ச்சி. இன்று நிகழ்ச்சி வழங்குவதாக இல்லை, இருந்தாலும் நேயர்கள் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதனால் ஒளிபரப்பு செய்கிறேன். தேன்மொழி முருகன் சகோதரி பதிவு, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, சிறப்பான பாடல். அம்மாவுக்கே அம்மாவுக்கே உரிதான உரிதான பாடல். கேஜே ஜெயசுதாஸ் குரல் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். படம் 1000 கைகள் பாடல் வாசரோஜா இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அது உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சார், ஆனால் அந்த பாடலாம் என்னன்றது எனக்கு தெரியல. இதை உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது சபரி வானொலி வழங்கி கொண்டிருக்கும் உங்கள் விருப்ப பாடல். இந்த பாடலுன்னு தான் நினைக்கிறேன். இது கேட்டுட்டு பதிவு கொடுங்க.

ஒலித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலித்து சென்றது. பாடல் ஒலித்த நேரம் 7:16. மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில்தான் பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் ஐயா ஒரு அருமையான பாடல் பதிவிற்கு. 1000 கைகள் படத்தில் இருந்தால் கேட்டு ரசித்தோம். 1000 கைகள் படப்பாடல் அருமை, அழகு, அழகான துள்ளலான இசை பாடல், பாடல் கேட்கவே உற்சாகம். அழகான ஒளித்தரத்தில் பாடலை வழங்கிய ஐயா வீரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றும் வானொலிக்கும் சரி, இயக்குநருக்கும் சரி, அறிவிப்பாளர்களுக்கும் சரி, நேயர்கள் இருந்தால் மட்டுமே வானொலி இயங்கும். அதனால் அன்பான உறவுகள், பாடல்களை கேட்டு ரசிங்கள். ஏன்னா பாடல் வரிகளில் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பாடல்களாக இருக்கும். எல்லா பாடல்களும் வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு உள்ளது. அதனால் பாடல் என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு விஷயமாகும். அந்த பாடலை கேட்டு ரசிங்கள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான பாடலுக்கு இசையை அமைத்து அழகாக பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் உடன் பூரணி அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் பதிவுக்கு நன்றிகள். ஒரு 1000 கைகள் அந்த படத்தோட காட்சி இது கொடுத்துருக்கீங்க. நன்றி. ஓகே ஐயா, இதுதான் பாடல். ஓகே, நன்றி ஐயா. அழகான ஒளித்தரத்தில் பாடல் செமதூள்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். கிரேட்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. அனைத்து பதிவுகளுக்கும் நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு. அரிதான பாடல், என்றும் கேட்காத பாடல். அழகரையே என்றாலே இப்படி பாடல்தான் தேர்வு செய்வார். பாடல் அருமை நல்ல ஒளித்தரத்தில் ஒலிக்கின்றன, சிறப்புன்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் முதல் நாளே நிகழ்ச்சியை அசத்திவிட்டார். நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு தலைப்பு வையுங்கள். அருமை அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சகோதரரே. அருமையான பாடல்கள் கேட்டோம் அப்படின்னு ஒரு சிறப்பான பதிவு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக சகோதரி, நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு வைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் நான் கொடுக்க முடியும். எல்லா நாட்களும் ஒளிபரப்பு செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்ச நாள் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அதனால் என்றோ ஒரு நாள் எனக்கு அதாவது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக கொடுக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி வருமா என்று தெரியவில்லை. தேன்மொழி முருகன் சகோதரி, மிக்க நன்றி. அற்புதம், சிறப்பு, மகிழ்ச்சின்னு ஒரு அருமையான பதிவு, 3 பதிவு கொடுத்துருக்காங்க. இயக்குனர் ஒரு பதிவுக்கு டைப் பண்ணிட்டுருக்காரு. என்ன பதிவு போடுறாருன்னு தெரியல, ஏன்னா அவருக்கும் நேரம் கடந்து செல்கிறது. 7:04 கடந்து விட்டது அடுத்த நிகழ்ச்சிக்கு. அதனால் இந்த பதிவுடன்

மீண்டும் நல்லதோர் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி இயக்குனர் கீத நேசன் அவர்கள் ஒரு பதிவு கொடுத்திருக்காரு. இன்று நம் சொந்தங்கள் தூத்துக்குடி செல்வம் செல்வி அவர்களின் மகன் பிரகாஷ் அவர்கள் 32ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். அவர் நீடோடி வாழ இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. நன்றிகள் எனது சார்பாகவும். அவர்கள் நீண்ட காலம் சிறப்பாக வாழ நோய் நொடியின்றி எனது நெஞ்சம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிகள் ஐயா.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:15. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330349. மீண்டும் 8270330349 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி இது வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், வாருங்கள்.
1: நான் கோவில்பட்டியிலிருந்து செல்வி பேசுகிறேன்.
0: வணக்கம்மா, வாருங்கள். மகிழ்ச்சி இணையில் பிறந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம்.
0: மகிழ்ச்சி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல்?
1: இது என் மகனுக்கு பிறந்த நாள்.
0: ஆஹா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி. அதனால அவனுக்காக ஒரு பாடல் கேட்கிறேன்.
0: என்ன பாடல்? அருமையாக பாடுகிறீர்கள், சிறப்பு, அருமை, நன்றி. இது நீங்கள் கேட்ட பாடல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் இன்று அவர்கள் மகன் பிரகாஷ் அவர்கள் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்களை வாழ்த்தும் வகையில் ஒரு அருமையான பாடல் வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து இதோ

0: அழகான ஒரு வாழ்த்து பாடல் ஒலிச்சென்றது. பிரகாஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களின் தாயார் செல்வி அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் வால்டர் வெட்டுவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரகாஷ் அவர்களுக்கு என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்களும் இனிப்புகளை எடுத்து வந்து அவர்களுக்கு கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கும் நன்றி. நன்றியை தெரிவித்துக்கொண்டு இது ஒரு வாழ்த்து மடல் ஒன்று. அன்புடையீர் வணக்கம். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்லப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் தம் 32ஆம் ஆண்டு பிறந்தநாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செல்வம், அம்மா செல்வி, தாத்தா செல்வராஜ், பாட்டி செல்வராணி, தங்கை பிரபா, அத்தான் ஆண்டோ, சித்தி கவிதா, சித்தப்பா மகேஷ், தங்கை ஆஷ்மி, தம்பி டிஜோ, மருமகன் அனிடஞ்சோ, மருமகள் சோலைச்சேரி விதுராக்குட்டி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்க்கை ஆத்திரை இணைஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுவா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒளியாய் கலந்து நிற்பதன் காட்சி சபரி இணைய வானொலியில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா எனும் இனிய நிகழ்ச்சியின் கீதநேசன் அவர்களின் இனிய தொகுப்பே அதற்கு சாட்சி.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப உறவுன்னு சொல்லலாம், செல்வன் செல்வி கோவில்பட்டி தம்பதியினுடைய மகன் பிரகாஷ் அவர்கள் 32வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பிரகாஷ் அவர்கள் மலையை போன்ற கடமையாற்ற மதிப்புக்கு ஏற்ற பொருளை ஈட்ட மலர் மனமாய் புகழை அடைய மனித நேயம் கொண்டு வாழ அலையை போல ஆடி மகிழ்ந்து அனைத்து உறவுகளிடம் அன்பை வாரி பொழிந்து கனிவோடு கருணை நெஞ்சம் கொண்டு கண்ணின் மணி போல எல்லா காலமும் வாழ்ந்து இதயங்கள் ஒன்றாக எழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பொன்னாக வாழ்த்துவது கடைக்கோடி குமரியிலிருந்து இரணியல் எம் ஜெகதீசன் என்றான். அதனுடைய நன்மைகள் தமிழும் சுவையும் போல மலரும் மனமும் போல நந்தவனத்து மலரும் மனமும் போல கரும்பு இனிப்பதைப் போல வெள்ளை மனமாய் பால் பொங்குவதைப் போல நல்ல சுப நிகழ்ச்சிகளில் மஞ்சள் மணப்பது போல இறைவன் அருளால் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக உறவுகளில் ஒருவனாக இருந்து நானும் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, நன்றி. வாழ்த்திய உங்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியலை. பாதம் தொட்டு வணங்குகிறோம் ஐயா. அருமையான ஒரு வாழ்த்து, நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறுங்களையா, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன படம்?
1: படம் நான் போட்ட சவால். பாடல் நெஞ்சே உன் ஆசை என்ன, நீ நினைத்தால் ஆகாதது என்ன, தாங்க கேட்போம்.
0: நிச்சயமாக அழகான ஒரு பாடல் இது வருகிறது ஐயா, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி சார்.
0: கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு வாழ்த்து மடலை வாசித்து சென்றார்கள். அவர்களுக்கு பணிவான நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோ அவர் கேட்ட பாடல், கேட்டு மகிழ்வோம்.

அழகாக ஒளிச்சென்றது. அழகான ஒரு பாடல், நான் போட்ட சவால் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயர் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடலை கேட்டு நேயர் சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் நெஞ்சே உன் ஆசை என்ன பாடல் சூப்பர் என்று பாராட்டுவார்கள், அவர்களுக்கும் நன்றி. சொல்லச்சேரி விஜயகுமார் அவர்களும் பாடல் சூப்பர் என்று பாராட்டுவார்கள், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று 32ஆம் ஆண்டு பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் பிரகாஷ் அவர்கள். அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற அழகான ஒரு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தெரிவித்துச் சென்றார் இரணில் ஜெகதீஷ் ஐயாவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம் சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாகவும் ஒரு பாடல் அவர்களுக்காக பரிசு பாடல் வழங்குவோம். நேர் சொந்தங்களை கேட்டு மகிழ்வோம். பொன்மன செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து பிரகாஷ் அவர்கள் பொட்டு வைத்த ஒரு தங்க குடம், அவருக்காக இந்த பாடல்

0: அழகான ஒரு வாழ்த்து பாடல் ஒலிச்சென்றது. இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களுக்காக அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனிமே நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கரூர் தங்கநகர் சேகர் பேசுகிறேங்க.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இருந்த மிக்க நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: அதான் அந்த மரகத மேகம் சிந்தும் மழை பெறும் நேரம் இது.
0: அழகான பாடல் ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: இந்த 32வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் பிரகாஷ் அவர்களுக்கு நீடோடி வாழ்கவன சங்கநகர் சேகர் கரூர் வாழ்த்துகிறேன்.
0: வாழ்த்து உள்ளத்துக்கு நெஞ்சாத நன்றிகள். நன்றிகள் ஐயா, மட்டற்ற மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு வாழ்த்து உங்கள் வாழ்த்து. நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் அழகான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து மரகத மேகம் என்ற அழகான பாடலையும் கேட்டிருக்கிறார். இதோ அவர்களுக்காக

0: மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேசந்தம் கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை தேர்வு செய்திருந்தார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேசந்தம் இணைவதற்கு முன் ஒரு வாழ்த்து மடல். அன்புடையீர் வணக்கம். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்லப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் தம் 32ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செல்வம், அம்மா செல்வி, தாத்தா செல்வராஜ், பாட்டி செல்வராணி, தங்கை பிரபா, அத்தான் ஆண்டோ, சித்தி கவிதா, சித்தப்பா மகேஷ், தங்கை ஆஷ்மி, தம்பி டிஜோ, மருமகன் அனிடஞ்சோ, மருமகள் சோலைச்சேரி விதுரா குட்டி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்த்திய உள்ளங்களுக்கும் வாழ்த்து கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: மகிழ்ச்சி ஐயா, இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: இன்று முதலில் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தூத்துக்குடி மாவட்டம் செல்வன் செல்வி தம்பதிகளின் முதல்வன் பிரகாஷ் அவர்கள் பல்கலை செல்வங்களும் பெற்று நீரோடி வாழ்கை என எங்கள் சார்பாகவும் சபரி வானொலியின் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம்.
0: நன்றி. நன்றி ஐயா, வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மற்றற்ற மகிழ்ச்சி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: தியாகம் திரைப்படத்திலிருந்து சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த சுதாகரன் பாடிய பாடல் நல்ல

0: அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. அந்த பாட்டு
1: அழகாக பாடினீர்கள் ஐயா, சிறப்பு. இதை நீங்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்தில் தியாகம் என்ற திரைப்படத்திலிருந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

0: அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி என்று. விரும்பிய நேர் சொந்தம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயார் நிருபத்திற்காக அந்த பாடல் கேட்டுமதும் அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்று நம் சபரி வானொலி சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்ல மகன் பிரகாஷ் அவர்கள் தம் 32வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்கள் நிடுவி வாழ்த்துங்கள் நேர் சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தங்கள்
0: வரவு மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: எனக்கும் மகிழ்ச்சி ஐயா. ஆமாம், இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பு உறவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து மகிழ்கிறேன் ஐயா.
0: நன்றி நன்றி, வாழ்த்து உள்ளதற்கு நெஞ்சாத நன்றிகள் ஐயா. குரங்கல் உங்கள் விருப்ப பாடல்.
1: இன்று எனக்கு கிரீடம் திரைப்படத்தில் இருந்து விழியில் உன் விழியில் பாடலை ஒலிக்க விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாட்டினுடைய இசை அற்புதமாக இருக்கும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சபரி உறவுகள் வித்துக்கலி அணியம்மா பாலச்சந்திரப்பா அவர்களையும் நினைத்துக் கொண்டு கேட்போம் என்று கூறிக்கொண்ட ஐயா, இதான ஒரு இரண்டு சிந்தனை முத்துக்களையும் நிகழ்வில் நான் கோர்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் ஐயா.
0: நிச்சயமாக சிதற விடுங்கள் ஐயா.
1: வசதியாக வாழ்ந்தபோது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழ்ந்தபோது தேடி வந்தவர்களை மறந்து விடாதீர்கள். இஷ்டத்திற்கு பழைய கூடாது. உழைப்பதற்கு வாய்ப்பில்லாவிட்டாலும் கட்டாயம் ஒரு மாறி விடுவார்கள். அடுத்த இரண்டாவது சிந்தனை முத்து, ஒவ்வொருவரும் உங்களின் வெவ்வேறு பரிணாமத்தை காண்கிறார்கள். சிலர் உங்கள் அமைதியை ஆணவமாக தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் அதே அமைதியில் நம்பிக்கையை காண்கிறார்கள். சிலர் உங்கள் உறுதியையும் கவனிக்கிறார்கள். சிலர் உங்கள் நேர்மையையும் அங்கீகரிக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் மாறுவதே இல்லை, அவரவர் கண்ணோட்டம் மாறுகிறது.
0: ஆம்,
1: இதுதான் ஐயா.
0: அருமையாக சொன்னீர்கள் இரண்டு தத்துவங்களை.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த ஒரு பொழுது உங்களுக்கும் மகிழ்வான ஒரு பொழுதாக அமையட்டும் ஐயா.
0: நன்றி நன்றி ஐயா. வாழ்த்து சென்றவர்களுக்கும் எங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தமைக்கும் எந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களை வாழ்த்தி இரண்டு சிந்தனை துளிகளையும் சிதறவிட்டிருந்தார். அழகான ஒரு வாழ்த்து, அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இது அவர் கேட்ட பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து.

0: things.
1: திவ்யா, ஓகே தானே?
0: என்னது?
1: முதல்ல பையன், அப்புறம் பொண்ணு.
0: ரெண்டுமே பையன்தான், உங்களை மாதிரி.

0: வணக்கம். கூடிய சீக்கிரம் பையனுக்கு டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைச்சது.
1: கல்யாண தேதியும் குறிச்சிடலாமே சமந்தி.
0: முதல்ல யூனிஃபார்ம் மாட்டட்டும், அடுத்த நாளைக்கு என்ன தோச்சுக்கோங்க.

0: கிரீடம் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், இதமான இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர ஐயர் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் விழியில் உன் விழியில் என்று ஒலிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கணுமா என்ற நிகழ்ச்சி வளம் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனிமே நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
1: மீண்டும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள் கூறுங்கள் ஐயா உங்கள் விருப்ப பாடல்.
1: நடிகர்கள் எம் ஆர் ராதா, வீரஞ்சனி, எஸ் எஸ் ராஜேந்திரன், எம் என் ராஜம் ஆகியோர் நடிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் ரத்த கண்ணீர் திரைப்படத்திலிருந்து கட்டி பறித்தார் என் வாழ்வை சஞ்சலம் கொள்ள வைத்தாரே இந்த பாட்டு ஒளி இருக்கும் சார்.
0: நிச்சயம் இது வருகிறதையே அருமையான ஒரு படம், அது பார்க்கும்போது சில நேரங்களில் மகிழ்ச்சி வெள்ளம் அப்படி இருக்கும், அதே நேரத்தில் சோகமான ஒரு காட்சியும் நிறைய இருக்கிறது. அழகாக பாடத்தை தேர்வு செய்துள்ளீர்கள், இது வருகிறது நீங்கள் கேட்ட பாடல். அப்படிங்களா ஐயா?
1: ஆமாங்க சார்.
0: சிறப்பு இது வருகிறது ஐயா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்திற்காக ரத்த கண்ணீர் திரைப்படத்திலிருந்து

0: சோக கீதம் ஒன்று ஒளிச்சென்றது. இரத்த கண்ணீர் திரைப்படத்திலிருந்து தட்டி பறித்தாரே என்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி உடலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியை வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். அன்புடையீர் வணக்கம். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்லப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் தம் 32ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செல்வம், அம்மா செல்வி, தாத்தா செல்வராஜ், பாட்டி செல்வராணி, தங்கை பிரபா, அத்தான் ஆண்டோ, சித்தி கவிதா, சித்தப்பா மகேஷ், தங்கை ஆஷ்மி, தம்பி டிஜோ, மருமகன் அனிடஞ்சோ, மருமகள் சோலைச்சேரி விதுரா குட்டி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் பேசுறேன்.
0: வாருங்கள் ஐயா, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன். கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: படம், படம் பெயர் அன்பு.
0: என்ன ஐயா?
1: பாடல் அன்பு, படம் பெயர்
0: அன்பு. சூப்பர்.
1: தவமின்றி கிடைத்த வரமே.
0: நிச்சயமாக வருகிறது ஐயா உங்கள் பாடல், கேட்டு மகிழ்வோம்.
1: அப்படியா?

0: அழகான ஒரு பாடல் அன்பு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேசந்தம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதியிலிருந்து பிரகாஷ் ஐயார் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அழகான இரவு, அழகான தலைப்பில் பாட்டு ஒண்ணு தான் கேட்கிற தலைப்பில் அழகான உற்சாகமான குரலில் பேசி நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து உதவ பண்ணியிருக்கும் நமது அன்பு ஐயா அவருக்கு வாழ்த்துக்குடன். மதுரை மாட்டு தவிர பேசுறேன். நலமாக ஐயா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுக்கரதசை இன்றையிலிருந்து
0: பிரகாஷ் அவர்களுக்கு சுக்கரதசை ஆரம்பம்.
1: கண்டிப்பா வாழ்த்துக்கள். நல்லா இருந்தா கண்ணுகள் நம்ம சகோதரி அவங்க உண்மையிலேயே நம்மளுக்கு இப்படி ஒரு இதெல்லாம் வாழ்த்துக்கள் கூட கிடைக்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அவங்களுக்கு ஒரு அழகான பாடல் சுக்கரதசை பொறுத்து வந்து கொய்யா கொய்யா கொத்த வரங்க மலையேசிய வாணிஜரம் அழகா கலக்கி பாடிருப்பாங்க.
0: நன்றி நன்றி ஐயா. இன்று முதல் பிரகாஷ் அவர்களுக்கு சுக்கரதசை அடித்து அடுத்த பிறந்தநாளுக்குள் தம்பதிகளாய் பாடலை கேட்க இறைவனை வேண்டுவோம். என்னங்க ஐயா சொல்வது சரிதானே? அடுத்த வருடத்திற்குள் தம்பதிகளாய் பிறந்தநாள் கொண்டாடுவார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு இது பிரகாஷ் அவர்களுக்காக இந்த பாடல்

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. சுக்கரதசை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேசந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயர் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் கேட்டிருக்கோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்க வேண்டிய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர் ஒருவர் வருவதற்கு முன் அன்புடையீர் வணக்கம். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்லப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் தம் 32ஆம் ஆண்டு பிறந்தநாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செல்வம், அம்மா செல்வி, தாத்தா செல்வராஜ், பாட்டி செல்வராணி, தங்கை பிரபா, அத்தான் ஆண்டோ, சித்தி கவிதா, சித்தப்பா மகேஷ், தங்கை ஆஷ்மி, தம்பி டிஜோ, மருமகன் அனிடஞ்சோ, மருமகள் சோலைச்சேரி விதுராக்குட்டி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்த்து தெரிவித்த அத்தனை நிலங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய மேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: புதிய தொகுப்பாளர் நிகழ்ச்சி கொடுத்தாங்க, அது கேட்டீங்களா என்னன்னு தெரியல. சரியா இடையில இடையில வந்து போனீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
0: வந்தேன் ஐயா, வந்தேன் ஐயா. 3 மணி இல்லையா, 5 மணி மேல.
1: நிகழ்ச்சி எப்படி இருந்தது? நேயர்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கும் என்று தெரியவில்லை.
0: நன்றாக இருந்தது ஐயா, நன்றாக சிறப்பாக இருந்தது. ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு தினமும் ஒரு நிகழ்ச்சி என்று.
1: நன்றி நன்றி, வருவோம். ஏன்னா அது ஒரு சந்தோஷம் தானே, நமக்கு வந்து ஒரு மன ஆறுதல் தானே. ஒரு இனிமையான இதமான பாடல் கேட்டாலும் ஒரு ஆறுதல் தான், அதாவது சோகமான பாடல் கேட்டாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாடல் தான் சார் நம்ம உள்ளத்தையே திருத்துது. மனிதனாலும் திருத்த முடியாது, ஏன்னா கவிஞர் எழுதுற வரிகள் வந்து அப்படி. அந்த வரியை யோசிச்சாலே அவர் மனதுக்கு எவ்வளவு காயப்பட்டிருந்தா அந்த வரியை அதுல கோர்த்திருப்பாரு அந்த பாடல்ல அப்படின்னு யோசிக்க தோணும். அந்த பாடலை ரசிக்க தெரியாதவங்களுக்கு அது தோணவே தோணாது, கண்டிப்பா தோணாது. இப்போ ஒரு பாடல் வந்து ஒரு 100 பேருக்கு கேட்கிற அளவுக்கு, ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு கேட்கிற மாதிரி அந்த கொண்டை ஸ்பீக்கர்ல வந்து ஒலிபரப்பு ஆகுதுன்னா அந்த பாடல் வந்து எல்லாருமே கேட்பாங்க. ஆனா அது ஏதோ பாடிட்டு போகுது அப்படின்ற மாதிரிதான் போய் யோசிக்கிறாங்களே. நான் வண்டியில போகும்போது கூட அந்த பாடல் வந்துச்சுன்னா அந்த பாடல் வரிகள் வந்து ஞாபகம் வரும் எனக்கு, அந்த மாதிரி யோசிப்பேன். ஆனா ஒரு சில எண்ணங்கள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம எல்லாரையும் திருத்த முடியாது. என்னுடைய கான்செப்ட்லயே இருக்கணும் எல்லாரும் அப்படின்னா யாராலும் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபிட்டு, அதனால பாடல் தான் நம்ம வந்து வாழ்க்கைக்கு ஒரு, அதாவது சிறந்த ஒரு வாழ்க்கை துணைன்னு கூட சொல்லலாம், வழிகாட்டி. இந்த மாதிரி பாடல் வந்து எவ்வளவு பாடல் இருக்குது, பழைய பாடல், இடைக்கால பாடல், புதிய பாடல். புதிய பாடல்ல ஒவ்வொரு பாடல், எல்லா பாடலும் நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, நிறைய பாடல்கள் நல்லா இருக்குது. ஆனா நேயர்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குறாங்க. இந்த வானொலியில இருக்கிற நேயர்கள் வந்து பாரபட்சம் இல்லாம எல்லாரோட பாடலுக்கும் பதிவு கொடுக்குறாங்க இல்லையா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது கண்டிப்பா. ஏன்னா அந்த ஈகோ இல்லாம இவருக்கு ஏன் நம்ம பதிவு கொடுக்கணும், இந்த பாடல் நம்ம சும்மா இருக்கலாமே அப்படின்ற மாதிரில இல்லாம எல்லாருக்கும் பதிவு கொடுக்குறாங்க. அது வந்து நேயர்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும். நல்ல உள்ளங்கள் இந்த வானொலி பொறுத்த அளவுல, நல்ல எண்ணங்களா இருக்கிறாங்க, அவ்வளவுதான் என்னுடைய குறிக்கோள். ஏன்னா மற்றவங்க மற்ற வானொலியில கூட நான் கேட்டிருக்கேன், நிறைய ஈகோ எப்படி சொல்றதுன்னா, ஒரு நேயரை வந்து ஏதாச்சும் நம்ம அவங்கள புகழ்ந்து சொல்லிட்டோமோ, சொல்லிட்டா கூட ஏன் என்ன வந்து இப்படி பேசல பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு வானொலியில பயணிச்சிருக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் என்னுடைய காதுக்கு வந்ததுனால நான் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான். அதாவது சபரி வானொலி எப்பவுமே கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். அந்த இணையதளத்தை வந்து, அந்த வாட்ஸ்அப் தளத்தை வந்து நீங்க வாட்ஸ்அப் தளத்தை மூடாம அதை லாக் பண்ணாம இருக்கிறீங்க இல்லையா, அதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஒவ்வொரு வானொலியில வந்து அடுத்த செகண்டே வந்து அந்த ஒரு அந்த நொடி கூட அடுத்து அடுத்த பாயிண்ட்டுக்கு செல்லாது, அடுத்த செகண்டே லாக் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இது எப்பவுமே திறந்திருக்கும். அனைவரும் இயக்குனரே அப்படின்னு சொன்னீங்க பார்த்தா ஒரு நாள் அது ரொம்ப ரொம்ப அந்த மனசு யாருக்கும் வராது, அது ஒரு நல்ல உள்ளம் படைத்த இயக்குனருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை வரும். எப்பவுமே திறந்திருக்கும், எல்லாருமே இயக்குனர் தான், இதுல யாரும் வந்து இவங்க அவங்க எல்லாம் அப்படி பாகுபாடு எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது இந்த வானொலியில என்னை இணைத்து நீ ஒரு ஆர்ஜியாவா பணிபுரியுங்கன்னு சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய விருப்ப பாடல் இரண்டில் ஒன்று படத்திலிருந்து நாரினில் பூ தொடுத்து மாலையாக்குவேன் இந்த பாடல் இளையராஜா வந்து பாடியிருப்பாரு, ரொம்ப அருமையா இருக்கும். இன்னொரு பாடகியும் அது எனக்கு ஞாபகம் வரல. இந்த பாடல் வந்து யாரு எழுதுனதுன்னா திரைசூடன் வந்து சூப்பரா எழுதியிருப்பாரு இந்த பாடலை, ரொம்ப கேட்க இனிமையா இருக்கும். இரண்டில் ஒன்று படத்திலிருந்து இளையராஜா இசையில அவர் பாடியிருக்காரு, அவங்க ஒரு கூட கே சித்ரா பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வாய்ஸ் தான் அது. இந்த பாடலை அனைவருக்காகவும் ஒளிபரப்பு செய்யுங்கள் அன்பு இயக்குனரே.
0: நன்றி, நன்றி ஐயா.
1: தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி ஐயா, உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் நாங்கள். மகிழ்ச்சி,
1: நன்றி நன்றி. அந்த பாடலை ஒளிபரப்புங்கள், அனைவரும் கேட்போம்.
0: நிச்சயமா கேட்போம் ஐயா.

அழகான ஒரு பாடலை தேர்வு செய்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா விருப்பத்திற்காக இது அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: இரண்டில் ஒன்று திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. நாரினில் பூத்தொடுத்து என்ற இந்த பாடல் விரும்பிய நேயர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பிரியா வீரமணி ஐயா விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இனிமே நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பது மிக்க நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: இன்னைக்கு வந்து கோயில்பட்டி செல்வோ செல்வி அவங்க பையன் பிரகாஷ் 32வது வயசை கொண்டாடுறாரு. அவருக்கு என்னோட சிறப்பான வாழ்த்துக்கள், சீரோடு சிறப்போடு இன்று போல் என்று வாழ்கன்னு வாழ்க்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து இதயங்கள் நீதி படத்துலேருந்து படிப்பேன் காதல் பாடம் இந்த பாட்டை இருங்க.
0: படிச்சீங்களா ஐயா நீங்க?
1: நான் படித்தேன்
0: அந்த பாடல்.
1: அதெல்லாம் சொல்ல மாட்டேன்,
0: ஐயா அது எனக்கு சொல்ல தேவையில்லையா? அந்த புத்தகம் மட்டும் இருந்தால் கொடுங்கள் ஐயா, நானும் படித்துக் கொள்கிறேன் என்று கேட்டேன் ஐயா. வேற என்று ஓ சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, வருகிறேன் ஐயா. ஒரு நாள் இதை நீங்கள் கேட்ட பாடல் இது எங்க நீதி என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை தேர்வு செய்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா விருப்பத்திற்காக இது

அன்புடையீர் வணக்கம். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்லப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் தம் 32ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செல்வம், அம்மா செல்வி, தாத்தா செல்வராஜ், பாட்டி செல்வராணி, தங்கை பிரபா, அத்தான் ஆண்டோ, சித்தி கவிதா, சித்தப்பா மகேஷ், தங்கை ஆஷ்மி, தம்பி டிஜோ, மருமகன் அனிடஞ்சோ, மருமகள் சோலைச்சேரி விதுராக்குட்டி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

0: மன்னிக்கவும் நேயர் சொந்தங்களே, மனோகர் ஐயாவின் விருப்ப பாடல் ஒரு நிமிடம்தான் ஒலித்தது. மீண்டும் அந்த பாடல் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோழசேரில் இருந்து விஜயரசகுமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கோம்.
0: மகிழ்ச்சி. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: இரண்டில் ஒன்று படத்தில் இருந்து சங்கீத பூமையே உன் சந்தேகம் தீரலையா என்ற அந்த பாடல்.
0: அழகான ஒரு பாடல், இதை கேட்டு மகிழ்வோம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: சோழச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் ஒரு பத்திற்காக

இரண்டில் ஒன்று திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வேற கேரளம் திரோட்டம் சிலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் ஒப்பித்திற்காக அந்த அழகான பாடல் வழி சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோ தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணவி நகர் எஸ் மனோர் ஐயாவின் விருப்பத்தில் பாதியில் நின்ற அந்த பாடல் முழுமையாக கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

0: அழகான ஒரு பாடல், காதல் பாடல் ஒலித்தது விரும்பிய நேர்சந்தம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயன் விருப்பத்திற்காக அழகாக படித்தார் காதல் பாடத்தை. அவருக்கு சிறப்பான ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர்சந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இந்தமிக்க நெஞ்சாத நன்றிகள். குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: ஐயா, முதலில் அவங்க அந்த தூத்துக்குடி கோயில் பற்றி சேர்ந்த செல்வன் செல்வி அந்த புதல்வருக்கு எங்களுடைய 32வது வயது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீடோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சாந்த நன்றிகள், மகிழ்ச்சி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: அண்ணனூர் கோயிலிருந்து நாலு பக்கம் வேறிருந்து நடுவிலே மானை ரெண்டு காதல் ஐயா.
0: சம சிறப்பு ஐயா, அருமையான ஒரு பாடல், இதோ வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி. கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா நிருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களை வாழ்த்திய அந்த உள்ளத்திற்கு நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இது அவர் கேட்ட பாடல்.

அழகான ஒரு மென்மையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல். விரும்பிய நேசந்தம். கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையின் ஒரு சிற்றூர் மருதாச்சலம் ஐயாரின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரென்று பார்ப்பதற்கு முன் இது ஒரு வாழ்த்து மடல். அன்புடையீர் வணக்கம். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்லப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் தம் 32ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செல்வம், அம்மா செல்வி, தாத்தா செல்வராஜ், பாட்டி செல்வராணி, தங்கை பிரபா, அத்தான் ஆண்டோ,

சித்தி கவிதா, சித்தப்பா மகேஷ், தங்கை ஆஷ்மி, தம்பி டிஜோ, மருமகன் அனிடஞ்சோ, மருமகள் சோலைச்சேரி விதுரா குட்டி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்க வேண்டிய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர்சந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கரூர் மாவட்டம், சுசிலா பேசுறேங்க சார்.
0: வணக்கம், வணக்கம் கரூர் சுசிலா அவர்கள், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. உங்கள் பாடலை கூறுங்கள், என்ன பாடல்?
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.
0: மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளீர்கள், உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கரூர் சுசிலா அவர்களின் விருப்பத்தில் இதோ

0: மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் வெளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கரூர் தோகை மலை தெலுங்குப்பட்டி சுஷீலா அம்மா அவர்களின் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அழகான பாடல் தேர்வு செய்துள்ளார்கள், அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனியும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கோவை மாவட்டம் சின்ன தடாகம் பகுதி காலையூர் சிற்றூரில் இருந்து எம் ராஜேந்திரன்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. குறுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்ப பாடல்?
1: என்னுடைய விருப்ப பாடல் ஐயா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வன் செல்வி அவர்களின் புதல்வன் பிரகாஷ் அவர்களை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி, இந்த ஆண்டு போன சென்ற ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு ஜூலை 13 வரையிலும் பாதுகாத்த தெய்வம் அவரை எல்லா இக்கத்துக்கும் நெருக்கத்துக்கும் பாதுகாத்து இனி தீங்கை காணாதிருப்பார் என்று சொல்லி பேசும் தெய்வம் என்ற படத்துல 100 ஆண்டு காலம் வாழ்க என்ற பாடல்.
0: நிச்சயம் அருமையான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளீர்கள் ஐயா, உங்கள் நெஞ்சத்திற்கு வணங்குகிறோம், மகிழ்ச்சி நன்றி நன்றி ஐயா. கோவை மாவட்டம் சின்னத்தடாக காலையூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களுக்காக அழகாக ஒரு வாழ்த்து பாடல் தேர்வு செய்துள்ளார். இதோ பேசும் தெய்வம் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்காக.

பேசும் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான ஒரு வாழ்த்து பாடல். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களுக்காக அந்த பாடல் தேர்வு செய்திருந்தார். கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த வாழ்த்து பாடல் ஒளி சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிமே நேர்ந்தால் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம், வாருங்கள் வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். அழகான ஒரு பாடல், தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல் தேர்வு செய்துள்ளீர்கள். இது வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் பகுதியிலிருந்து கலைச்செல்லி அவர்கள் விருப்பத்திற்காக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து

0: அழகான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல் ஒளிச்சென்றது. கரூர் கலைச்செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக ஆட்டோகிராஃப் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடல், அருமையான ஒரு பாடல், அட்டகாசமான பாடல். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் மேச்சேரி சீரமணியூர் அறிவழகன்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி. நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்னும் இல்லை ஐயா, இனிமேல் தான்.
1: மகிழ்ச்சி.
0: உங்கள் பாடல்
1: உன்னிடத்தில் எழுதி கொடுத்தேன் படத்திலிருந்து காற்றுக்கு தூதிவிட்டு கவிதைகள் பாட சொல்ல அந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: நிச்சயமாக வருகிறது ஐயா, இது நீங்கள் கேட்ட பாடல்.
1: நேரில் வாய்ப்பு தந்ததற்கு நன்றி.
0: நன்றி, நன்றி, நன்றி. சேலம் மாவட்டம் சீராமணியூர், மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல், காற்றுக்கு தூதுவிட்டு.

0: அழகான இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று அழகான ஒரு பாடலை தேர்வு செய்து கொடுத்திருந்தார். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழன் ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா, அன்பான இனிய இரவு வணக்கங்கள். நலம் நலமறிய ஆவல், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. எனக்கு தடுமாற்றம் வந்த உடனே சிறிய ஒரு குழப்பம் வந்து விட்டது ஐயா எனக்கு.
1: என்னாச்சு? தடுமாற்றம் என்ன? தடுமாற்றம்
0: இல்லை இல்லை, உங்களுக்கு தடுமாற்றம் வந்தது. இனிய காலை வணக்கம். அதுதானையா? சரியாக சொன்னீர்கள் ஐயா, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் பழைய நினைவிலே இருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். இனியா மாலை வணக்கம் என்று சொல்வது போல் இருந்தது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாங்க ஐயா.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடும் அவர் பெயர் சரியாக தெரியவில்லை. என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக்
0: கொள்கின்றேன். பிரகாஷ் ஐயா, பிரகாஷ், செல்லும் செல்லி தம்பதியரின்
1: பிரகாஷ் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் பிரகாஷ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.
0: நன்றி.
1: வளமுடன் என்றும் நலமுடன்.
0: நன்றி நன்றி ஐயா.
1: வாழ்த்து. வகை செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க வளர்க.
0: நிச்சயமாக ஐயா, நன்றி. வாழ்த்து உள்ளதுக்கு நன்றி ஐயா. சொல்லுங்க.
1: இன்னைக்கு எனக்கு ஒரு விருப்ப பாடல் வந்து பாடலோட திரைப்படம் வந்து அவன் அவள் அது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள். பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் திருமதி வாணிஜியராம். பாடல் வந்து இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் அப்படின்னு வரும். அருமையா இருக்கும். அவங்க குரல்ல கேட்போம்.
0: நிச்சயமா கேட்போம் ஐயா. உங்கள் குரலும் நன்றாகத்தான் இருந்தது. இதோ கேட்டு முடியும். நன்றி நன்றி
1: நன்றி சார். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கங்கள். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயார் விருப்பத்திற்காக அவர் அழகான பாடல் தேர்வு செய்தனர். மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களுக்கு அழகான வாழ்த்தையும் தந்தார். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ பாடல்.

அன்புடையீர் வணக்கம். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்லப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் தம் 32ஆம் ஆண்டு பிறந்தநாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செல்வம், அம்மா செல்வி, தாத்தா செல்வராஜ், பாட்டி செல்வராணி, தங்கை பிரபா, அத்தான் ஆண்டோ, சித்தி கவிதா, சித்தப்பா மகேஷ், தங்கை ஆஷ்மி, தம்பி டிஜோ, மருமகன் அனிடஞ்சோ, மருமகள் சோலைச்சேரி விதுரா குட்டி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அழகான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று சிறப்பான ஒரு பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் பிரகாஷ் அவர்கள். அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாக ஒரு பாடல் இதோ கேட்டு மகிழ்வோம்.

0: இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நம் உலக நாயகன் பிரகாஷ் அவர்களுக்காக அந்த அழகான பாடல் ஒலிச்சென்றது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கோவில்பட்டியிலிருந்து செல்வம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலகமாக இருக்கிறேன் ஐயா.
0: மகிழ்ச்சி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: துப்பாக்கி படத்துல போய் வரவா ஒரு பாட்டு, அந்த பாட்டு கொடுங்க. அது போக இந்த இன்னைக்கு எங்க மகன் பிரகாஷ்க்கு வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க இல்லையா, அனைவருக்கும் மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி.
1: உங்களுக்கும் மிக்க நன்றி.
0: நன்றி,
1: சிறப்பாக நடத்தி சந்தீங்க.
0: நன்றி ஐயா, நன்றி. இது வருகிறதையே நீங்கள் கேட்ட பாடல், கேட்ட மகிழ்வோம்.
1: நன்றி ஐயா, மிக்க நன்றி.
0: துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை தேர்வு செய்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள். இதோ

0: அழகான ஒரு பாடல் ஒளித்தறிந்தது. துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்வம் ஐயாவர் நிருபத்திற்காக அந்த பாடல் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிமே நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நான் வந்து மகேஷ் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: இன்னைக்கு பிறந்த நாள்.
0: ஆமாம்,
1: பிரகாஷுக்கு இனிய பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்ந்து இந்த கோயில்பட்டியிலே பெரிய ஆளாக வர கிருபேசி இப்படியா ஜெபிக்கிறோம்.
0: நிச்சயம் ஐயா, நிச்சயம் ஐயா. அருமை அருமையாக சொன்னீர்கள் ஐயா.
1: ஆமா ஐயா, எனக்கு
0: ஐயா
1: நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் நீங்கள் கோவில்பட்டி மட்டும் தான் கூறினீர்கள், நாங்கள் உலக நாயகனாக கூறினோம் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அருமையா வாருங்கள்.
1: அருமையான அருமையான பாடல் என் பிள்ளைகளுக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நிச்சயமாக வருகிறது ஐயா. இது மறுபடியும்
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா.
0: நலம் வாழ உங்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா.
0: நாகர்கோவில் மகேஷ் ஐயா நிருபத்திற்காக இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்களை வாழ்த்தி, நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதோ

0: மறுபடியும் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக வெளிச்சென்றது. இன்று பிறந்தநாள் காணும் பிரகாஷ் அவர்களின் வாழ்த்து பாடலாக நாகர்கோவில் மகேஷ் ஐயா விருப்பத்தில் அந்த பாடல் வெளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கோவில்பட்டியிலிருந்து அழைக்கிறோம்.
0: கோவில்பட்டியிலிருந்து அழைப்பது யார்?
1: செல்வி.
0: செல்வி, கல்யாணம் ஆகிவிட்டதா?
1: இன்னும்
0: செல்வியாவே இருக்கிறீர்களா? அதனால் கேட்டேன். ஓ, அப்படி இருக்கட்டும், இருக்கட்டும், பரவாயில்லை. குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: படமெல்லாம் தெரியாது,
0: அழகான ஒரு பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி
1: செல்வம் அவர்களுக்காக இந்த பாட்டு.
0: நிச்சயமாக, நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி, திருமதி செல்வி அவர்களின் விருப்பத்திற்காக இது அழகான ஒரு பாடல்.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தாழம்பூவே வாசம் வீசு என்று கை கொடுக்கும் கை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பி நேசந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. சபரி உடனடி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் அக்கா, வணக்கம், வாருங்கள், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷம்.
1: நம்ம நிகழ்ச்சி சொந்தங்கள் அனைவருக்கும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: பிரகாஷ் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாளாக அந்த தம்பி நீண்ட ஆயுளோடும் எல்லா செல்வங்களையும் பெற்று நீண்டு ஓடி பல்லாண்டு காலம் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தீர்க்காயசு பவ.
0: நன்றி, நன்றி. வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சாத நன்றிகள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
1: எனக்காக தம்பிக்காகவும் ஒரு பாடல், நான் வாழ வைப்பேன் படத்துல என்னோடு பாடுங்கள், நல்வாழ்த்து கூறுங்கள், many more happy returns of the day. அந்த பாடலை போடுங்க.
0: அருமையான பாடல் தேர்வு, சிறப்பு, சிறப்பு.
1: நமது சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பம் சார்பாகவும் நமக்காகவும்
0: நிச்சயமாக அனைவரும் சார்பாகவும் அருமையான ஒரு பாடல் தேர்வு. நெஞ்சார்ந்த நன்றிகள். இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. கரூர் வெங்கமேடு வளர்மதி அக்கா அவர்கள் அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார்கள். நான் வாழ வைப்பேன் என்று கூறி என்னோடு பாடுங்கள், நல்வாழ்த்து கூறுங்கள் என்று.

அழகான ஒரு பிறந்த நாள் வாழ்த்து பாடல் ஒலிச்சென்றது. கரூர் வெங்கமேடு வளர்மதி அக்கா அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். என்னோடு பாடுங்கள், நல்வாழ்த்து கூறுங்கள் என்று அழகான ஒரு பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகளை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகாஷ் அவர்கள் நல்லா இருக்கணும். இதோ அன்புடையீர் வணக்கம். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் செல்லப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் தம் 32ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா செல்வம், அம்மா செல்வி, தாத்தா செல்வராஜ், பாட்டி செல்வராணி, தங்கை பிரபா, அத்தான் ஆண்டோ, சித்தி கவிதா, சித்தப்பா மகேஷ், தங்கை ஆஷ்மி, தம்பி டிஜோ, மருமகன் அனிடஞ்சோ, மருமகள் சோலைச்சேரி விதுரா குட்டி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். மானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும்.

அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சிக்கு நிறைய பாடலாக சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இதுவரை பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் செல்வி தம்பதியரின் புதல்வன் பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.